ஜன்னு தக்க தத்த ஜம் தக்க ஜம் கிடத்துக்கு தரு கிடத்துக்கு ஜம் ஜம் கிடத்துக்கு தரு கிடத்துக்கு ஜம்